சோபத்தை பெருசிரமந்தா லாட்வானேங்க பேடி ரொபெக்கல் ரொபெக்கலாத்தா பூரி பூரி பராராத்தா அனி சுரியல் சந்திரன் டாகமந்தா சுரியல் சந்திரன் டாகமந்தா பத்தி இந்திரை ராணின் மாத்திரம் டாகசிலே நேகித்த பரன் சத்ன ஜீவ பத்த சோபத்த பேடின ஜல்மா பேடி ஆய் வாய் வாத்த ராஜந்தே பாலோ பால் குஷால்த்த மந்தோர் ராஜன் தித்த புட்ட போன ஜீவாத்த கரு வஸ்வக்னே பேடின் சுடுத்தே கரு சொஞ்சர் மந்த அச்சோர் குஷாத்தோர் ராஜலனி பேடி உந்தி மகனியாத்தா ரெண்டு மகனியங்காத்தா மூணு மகனியங்காத்தா தின் பெருசிரமந்த போகுர் பாஜித் மோடி பெருசந்த பேடி அகுங் உகுங் இந்த இந்திரை ராணி பச்சோர் சோபத்தை பெருசந்த சாரு மகனின பேடி ஆத்தா சாரு மகன பேடி ஆத்தே ரோன்மென் சோபத்தே பேங்கந்த இந்திரை ராணி பேங்கந்த ராஜல் சூடந்துரணி வாரேவனா போரி பத்த சோபத்தமந்த நாவமியாட் ரோன்மென் கர்சந்த ரோன்மென் பேங்கந்த இந்தோர் ராஜா அனி குஷி ஆத்தோர் சாருனா சாரு பாரமஹனியாத்த பாரமஹனியனா உந்தி சாலாத்த இந்திரை ராணி தின் பெருசிரமந்த துல துல துல துல தாக்கந்த இந்திரை ராணி.